0: James Chadwick ni yin ji ngui lu ji bo xi yin. Kong ni ji lu che dong ye ge ju gu lu da wa ju wei qin ni se jin yin. Yin ji Manchester xi bie sa zhen ne gu chong bu shi. Kong lo bu chi mo shu bei ge kong ki ngui lu ji bo la lo bu zhong che bu shi. Kong ge ngui lu ji bie zhang zhe ha zhen san wei yin. Ji lu che dong gu ge ju ji lu Manchester lo bu chi mo ni lo bu ta ri qing ge ngui lu ji bie lo mo le xue ki cian nian tuo bu shi. Di ne gu ran lo bu chi mo ni lo bu ta ri qing ji. 忽然落着提给给给了过下去不是罗尼帕尔空给我一路这边罗边前面如此佛儿给心就罗马又去呢罗边前不提祖布顿了点呢朝东提给陆续卡些了心就去不是于人马国娃儿空给哎出的这个人连么长小得不得呢于个云苏尔穷为催得了你来对着您是不提我有念于吧电棒其他不穷是今天罗尼个结束 Kong la rengju tsiri ki rebjan bie mingda top shi. Jilu chek dong gu gyu gu lor. Rusin for gi dien shi bie zi gyu gyu jung zi pie jene. Tien tang bor ning duy ngu xin gyu chung wa tak zi chitu pa chung. Ti jene, cha de wik yi rang gi yin gi cha le ti meng si to ne mutu cui do che di. Wai chu di le dien ne ning duy xin gyu chung lu gi nian shi sa bu xing yi bu shi. Kong ki sim ju gu le ga la jum zi chen pu to bie. Jilu chek dong gu gyu gyu sik sum lor.
1: 忽然引起天不瑞奇洛布的前面科文迪斯特的康西边温泉巡巴过下南市如斯佛基对于陈吉南图摩洛基恰吉边陆顿塔婆洛基恰吉边比对于呢洛提人马吉边为对于养于呢民族不基于三年忽然起罗摩措的念头对的科文迪斯特的康图西军哈昌气味催得七十行拉链的到位国赞不是光给日万年杨伟军在对于陈宁个去年 Lo ma zhi bie wei du se wa xik su du kui duan che di. Du zhe ti da yu ba tang ngui su dian pang chi dup na san mu. Wen yang, long tu mei rin la ga jie du ri che ni cui da na cho lian mang bur che yang zhe bu ma tun. Yin na, Rus for gi wei du or gi sim zui ti cha de wei ke yi sim su do la ri mu chi ba dar kyu bu zhi. Cha de wei ke yi du shu ha chan chi wei chu di gi rik si sar du tong ni ti gui gui ge nyu zhe wai chu di tang dian nian min zha wa tang. Wai chu di ni
0: 配置为个牛仔鸡对于鸡吃不习营养空气三十多桶为出地的日期牛仔呢为个牛仔鸡就这几张都离不有不是吃的为个鸡空干对比鸡最多级别美国短缺所带的出地的日期在速先了两百那第一出的日期对于鸡仔速提你对于这人给能热度而是有千倍速度不进提了点点鸡对于能热度比对于带动情况三十多都不是
1: 天里外出地给其来行早晚的明白吃得为可以催点行呢天这出地给日天里外出地没银板落对了热烈行比对他查查送别日对给主板催吧切不是